0: அதால கொண்டு மறைக்கு ஆனா இந்த என் கொடுமை ஆனா கொக்கரோட்டு வந்துடுவோம் மரா கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல
1: to House Party with Latifah Tate.